அர்ஜுனே திரௌபதி நடுக பைது யானு மலைக்கு போந்துள்ளேன் பண்ணக ஆ திரௌபதி பண்பலுகே போப்பினவு எட்டேனே போயினாரு நிஷ்டெடு தபசு மல்போடு சர்வத சுக்குனு என்னியரபல்லி மூலடு குமார வியாசல் அஞ்சனை பண்ணே நினையதிரு தனு சுகவா நின விரோதிய சிரியா என்னைய பரிபவா சர்வ சுக்குனு நினைப்புனே தேவர்னா கொஞ்சம் ஆராதனை மல்பிற சாத்தியா பூஜி மாத்திராத்து தான் தாயகு போதே பண்பன எச்சலுமே போடு நின விரோதிய சிரியா பகினாயஞ்சொல்லி பாரிய குசிருள்ளர் எஞ்சான்ல போய் நஞ்சின பாண்டவர் கூட பர்ரபல்லி பண்டுது நங்கல மடஸ்தனு கித்து நஞ்சின மாதா சம்பத்துள்ள ஆயனே அனுபவம் அல்த்தொந்துள்ளே அஞ்சின் அல்ப ஆ விரோதின சிறின நினைப்புலா அவு மாத்திராத்து இனி காணகா இனி கோடெடு இ பிரபஞ்சோடு அவந்தே இத்து நஞ்சினா மமல்ல அகர்ணம் அல்தேரு கௌரவேர் நக்குலு திஞ்சிது சபெட்டு பொன்னொருத்தின மானாபஹாரண வஸ்திராபஹாரம் அல்ப நஞ்சின வஞ்சி பரிஸ்தி என்னைய பரிபவ எங்காயின பங்க எங்காயின கஷ்ட வா கண்டனியலு சைசிர சாத்திய உண்டு நிகிலானி தர்மோ விடது மணிப்பந்தே குள்ளியாரு ஆனால் இனிக்கானக அவகாச உண்டு எங்காயின கஷ்ட அகில் மாதின அந்நாய அகில்ன வஞ்சி அரத்தானது ஆழ்விக்கே உந்தின மாத நினைத்தது போய் நஞ்சின பேலின் சாதிதது சிவானுகிரகு ஈடாது இரு பருடு பண்டது பண்பலு அப்பகா அர்ஜுனே பண்பேகே அவுதால கொத்திஜந்த அத்து திரௌபதி ஆ தேவரனிஞ்ச ஒலிசொடு தும்பத சாதிதாதவு பண்பின தீர்மானம் அல்த்துதையான பிதடியே அஞ்சாது நிக்கலு வா ஆலோசனை மல்பவள் பிடிச்சி இந்த பண்ணது மாத்திரைகள சமதாரிக்கை மல்த்தது அர்ஜுனே நடத்தொன்னு நடத்தொந்து போப்பே படக்காயமே

முக்லிங்கீத், சாகித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவ்னா சாத், இடன் டேசா வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.

0: அண்ணா எங்க கொஞ்சிச்சா இரேகு
1: இங்கதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரேகு தாதாண்டி வெங்க பண்ணா
1: எஞ்சி நான் பண்புன மாற வாவானமுனத கிருஷி மந்தனல புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கா லாப தூ அரகே திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவர மணிப்பந்த குள்ளுவனா நினான் தூ நான் அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணுன்னு பரீட்ச மல்தாரா
1: இவர மணிப்பந்த குள்ளு மண்ணு நேர்ல பரீட்ச
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணுனு பரீட்சைக்கு கொரடு அகிலு ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகாரம் பண்பேர்
1: சேகரா ஓல் மல் பெரிய
0: அவு நம்ம உஜிரடி உண்டு
2: அந்து நிக்கின ஜாகத மண்ண பரீட்சை மல் பொடுந்துள்ளார அஞ்சாண்டா நிக்கின புதரு கிராம சர்வே நம்பர் அஞ்சனே மண்ணுத மாதிரி தொட்டுகு உஜிரே எஸ்டிஎம் காலேஜ் தா கேம்பஸ் உடுப்புன மண்ண பரீட்சா கேந்திர குபலே போன் நம்பர் 97 3 1 4 0 8 8 ஆஜி போன் நம்பர் கூடரா 97 3 1 4 0 8 8 ஆஜி
3: ಪದವಿ ಶಿಕ್ಷಣ ಮುಗಿದ ನಂತರ ಉನ್ನತ ವ್ಯಾಸಂಗ ಮಾಡೋ ಪ್ಲಾನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆಯೇ? ಎಸ್ಡಿಎಂ ಕಾಲೇಜಿನ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಅಧ್ಯಯನ ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಹಲವು ಕೋರ್ಸ್ಗಳು ನಿಮಗಾಗಿವೆ. ಎಂಕಾಂ, ಎಂಎಸ್ಡಬ್ಲ್ಯೂ, ಎಂಎ ಇನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ಎಂಎ ಇನ್ ಜರ್ನಲಿಸಂ ಅಂಡ್ ಮಾಸ್ ಕಮ್ಯುನಿಕೇಷನ್. ಇದಲ್ಲದೆ ಎಂಎಸ್ಸಿ ಇನ್ ಬಯೋಟೆಕ್ನಾಲಜಿ, ಫಿಸಿಕ್ಸ್, ಸ್ಟಾಟಿಸ್ಟಿಕ್ಸ್, ಕೆಮಿಸ್ಟ್ರಿ, ಸೈಕಾಲಜಿ, ಆರ್ಗ್ಯಾನಿಕಲ್ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಈ ಎಲ್ಲಾ ಕೋರ್ಸ್ಗಳಿಗೆ ಪ್ರವೇಶಾತಿ ಆರಂಭಗೊಂಡಿದೆ. ಅತ್ಯಾಧುನಿಕ ಬೋಧನಾ ಕ್ರಮಗಳೊಂದಿಗೆ ಮೌಲ್ಯಾಧಾರಿತ ಶಿಕ್ಷಣ, ಕಲಿಕೆಯ ಜೊತೆ ಜೊತೆಗೆ ಉದ್ಯೋಗ ಮಾಹಿತಿ, ಕೌಶಲ್ಯಾಧಾರಿತ ಆನ್ಲೈನ್ ಕೋರ್ಸ್ಗಳು, ಪೂರಕ ಡಿಜಿಟಲ್ ಪಠ್ಯಗಳು, ಹಾಸ್ಟೆಲ್ ಸೌಲಭ್ಯ ಕೂಡ ಇದೆ. ಕೂಡಲೇ ಭೇಟಿ ನೀಡಿ ಸ್ನಾತಕೋತ್ತರ ಅಧ್ಯಯನ ಕೇಂದ್ರ ಶ್ರೀ ಧರ್ಮಸ್ಥಳ ಮಂಜುನಾಥೇಶ್ವರ ಕಾಲೇಜು ಉಜಿರೆ. ಸಂಪರ್ಕ ಸಂಖ್ಯೆ 9483407666 ಮತ್ತು 9902736688 ಹಾಗೂ 9444883337.